சின்வாகம் தேய்ச்சமை சொல்லிட்டு வாங்கிட்டு பாலோ உள்ள விட்டு அட்டா விஷயத்தில் உடைய பித்தண்டையில் வேட அவங்கள்ட்ட ஐச்சியம் பண்ணியும் இசுக்கிய பால விஷயம் ஒழித்து சுட்டு உயிஞ்சி அட்டு இந்த விஷயம் ஒழுங்க மாட்டேன் சிவனை சுட்டைக்கு மண்ணை கட்டா உடாகமே திக்கி திக்கி செய்வாய் நச்சு உயிஞ்சிக்கிட்டு செஞ்சுட்டா அவங்க சொல்லி உடம்பு சுட்டு இன்னும் நம்ம தக்கு எல்லா உலகம் அவனே உள்ள சுட்டுக்கு சேனு பின் வெப்பளவு நல்ல உற்சாக தீவிரவளவு சுவிச்சே சில்லி தீவிர பாட உலகட்டு இல்லையுள்ளே நெவ்வேறு பாட உலகட்டு நல்ல உற்சாக சுவிச்சேசியா பாட உலகட்டு இல்லையுள்ளேங்க இல்லுள்ளே அப்பல வாசம் சுவிச்சேசின் தைக்கோ டைம் அகிச்சு உலகட்டு மக்கோ அவ கொள்ளுவே தேன சிகாட்டு இன்ன பிள்ளை விட்டு அக்கத்து பாரோஷம் ஒழிச்சு அக்கங்க அட்டங்க இன்ன பிள்ளை அடக்கலை சொல்லுவோம்னே டிக்கெட்டு வாகமே அக்கமின் அட்டை விட்டு அக்கத்து பாரோஷம் ஒழிச்சு அவ கொள்ளுவே சுகர் அக்கட்டும் இதாக ஹிமுர்த்தி ஒக்கி சேர்ந்து விட விட்டு அன்னைக்கு பாலு விளக்கட்டும் ஹிமுர்த்தி சேர்ந்து சொன்ன உப்பா சிக்கிரமே அட்டுமா ஹிமுர்த்தி சொன்னேன் சிக்குமே அங்கே சொல்லிட்டு விளக்கட்டு ஹிமுர்த்தி அங்கே சொல்லிட்டு விளக்கட்டு ஹிமுர்த்தி அங்கே சொல்லிட்டு விளக்கட்டு ஹிமுர்த்தி அங்கே சொல்லிட்டு விளக்கட்டு ஹிமுர்த்தி அங்கே சொல்லிட்டு விளக்கட்டு ஹிமுர்த்தி விட்டா சொன்னாய் சொல்லுவோன்னே உப்பிங்காசி உலகம் அங்கு சொல்லுவோன்னு உசிங்கியா சுட்டு தைச்சு சங்கத்து யோகால உப்பிங்க சக்கோ மக்கோ உலகம் அக்கோ துணிக்கோ டிக்கி லக்ஷி அம்மையோ சுண்டப்பா நுணத்தை சிவட்டோ தைக்கோ ஓகே அக்கோ டிக்கி லக்ஷம் வக்கோ உமி அக்கோ அப்பிங்காசு சக் தக்கோ சாய்த்து அன்னைக்கு மினத்தங்க அழிச்சு திக்கி மாட்ட இக்காசி லக்ஷி மருவோம் உமி அக்கு திக்கி சிமல்லி கட்ட சுண்டை போட்டம்பா உங்கட்டங்காயும் ஊக்கியாக லூசி லக்ஷி மருவோட உப்பிங்க அங்கிட்டு இன்னும் லக்ஷி அம்மையும் திக்கி சிமல்லி மாட்ட ஈகர் நேரம் நட்டுப்பாரு ஸ்ரீ லக்ஷி மாதிரி டைச்சு மாதிரி ஈகர் நேரில் பாரு லக்ஷி மாதிரி திக்கி கொட்டிங்க நான் கொட்டு இன்னும் லக்ஷி மாதிரி திக்கி சிம திக்கி மாட்டேன் தைச்சு மணி காலங்க கூசி லக்ஷமாக டிக்கிங்கேச்சுவப்பட்டேன் அம்மே அதுக்கே நக்குண்டு லக்ஷமாக டிக்கிசி மருந்து மாட்டேன் இவ்வளோ அக்கடி பா லோஸ்ட லக்ஷமாக தைச்சு மணி ஏச்சி சுகா லோஸ்டர் மாட்டேன் நெசின் கண்ணிட்டு பால் தெம்மாவுக்கு சேனே உசிங்க லக்ஷமாக அம்மையாச்சு மனுஷமத்து சிவலட்சுமி மயோகோ இல்லைங்க கீழ்த்த ஜீவியாக்கு ஹிமத்து பலவுட்டு இம்மைக பல உண்மைகம் கஷ்டம் எப்படி நினைச்சு மாணிப்பமையோ அட்டு கஷ்டம் உள்ள உண்மை